ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തെരുനാ സ്ട്രീറ്റ് കൂത്തുണ്ണ പെർഫോമൻസ് ஆனா பேர் மட்டும் வச்சு இந்த புரிஞ்சுக்க முடியாது. ட்ரெடிஷனல் தெருக்கூத்து ஓபன் ஏர் ஸ்பேஸ்ல நடக்கும். ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ சுத்தி இருப்பாங்க. ஸ்டேஜும் ஆடியன்ஸும் நம்ம மாடர்ன் தியேட்டர் மாதிரி ஸ்ட்ரிக்டா செப்பரேட்டா இருக்காது. அதனால பெர்ஃபார்மருக்கு ஆடியன்ஸோட டைரக்ட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். சினிமால கேமரா க்ளோஸ் அப்ல ஆக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ கேப்சர் பண்ணும். தெருக்கூத்துல ஆக்டரோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், காஸ்டியூம், மேக்கப் எல்லாமே ஆடியன்ஸுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தும் புரியணும். அதனால இந்த கலையோட ஸ்டைல் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கும். இது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி டுகெதரா கேதர் ஆகி ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு சோஷியல் ஸ்பேஸும் கூட. சோ இந்த சோஷியல் ஸ்பேஸை பத்தி, இந்த ஆர்ட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம் இது அஹல்யா FM 90.4 and this is RG Hira with you.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തിരക്കൂത്തുന്ന சொன்ன உடனே நம்மளுக்கு மித்தாலஜி தான் ஞாபகம் வரும். பர்టిక్యులர்லி மகாபாரதம் திருக்கூத்து ட்ரெடிஷன்ல ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. திரௌபதி கல்யாணம், வஸ்திராபஹரணம், குருக்ஷேத்ர வார் மாதிரி பல எபிசோட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடுவோட சில கிராமங்கள்ல திரௌபதி அம்மன் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸோட திருக்கூத்து பெர்ஃபார்மன்ஸ் கண்டக்ட் ஆகியிருக்கு. சோ இது ஜஸ்ட் மகாபாரத ஸ்டோரி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்காம ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல், ஒரு டெம்பிள் ட்ரெடிஷன், ஒரு கம்யூனிட்டி கேதரிங், இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற கலையா பார்க்கலாம். அந்த ஸ்டோரிஸ்ல குட் வர்சஸ் ஈவில் மட்டும் இல்ல, பவர், பெட்ரேயல், ஜஸ்டிஸ், ஆனர், ஃபேமிலி, வார், இந்த தீம்ஸ் எல்லாமே இன்னைக்கும் நம்ம சொசைட்டிக்கு ரெலவென்ட் தானே. சோ இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പൊ നമ്മ ലാസ്റ്റ് ആൻഡ് പെർഹാപ്സ് മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്വസ്റ്റൻസ്ക്ക് വരലാം. ഒരു കാലത്തില് ഒരു വില്ലേജ് ഫുൾ നൈറ്റാ ഉക്കാന്ത് ഒരു പെർഫോമൻസ് പാത്തിരിക്കും. ഇന്നിക്ക് നമ്മ 30 seconds റീൽസ് കൂടെ സ്കിപ്പ് പണ്ടോ? സോ തേക്കോത്ത് ഇന്നിക്ക് സർവൈവ് ആകുമാ? ദി ആൻസർ ഇസ് സിംപ്ലി യെസ് ഓർ നോ. ആ ട്രഡീഷണൽ പെർഫോമൻസ്ക്ക് ചലഞ്ചസ് ഇരിക്ക്. ചേഞ്ചിങ് എന്റർടൈൻമെന്റ് ഹാബിറ്റ്സ്, രൊമ്പ ചിന്ന പ്രാക്ടീഷണേഴ്സ്, യങ്ങർ ജനറേഷൻ ടുവേർഡ്സ് കരിയർ, ചലഞ്ചിങ് വില്ലേജ് ലൈഫ், இந்த மாதிரி நிறைய ஒப்ஸ்டக்கல்ஸ். ஆனால் சேம் டைம்ல ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ண, டீச் பண்ண, கண்டெம்பரரி தியேட்டருக்கு பிரிங் பண்ண எஃபர்ட்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ மேபி த ஃபியூச்சர் ஆஃப் தெருக்கூத்து இஸ் இன் அபவுட் கீப்பிங் இட் ஃப்ரோசன். ஸோ த ரியல் சேலஞ்சஸ், எப்படி நாம இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை, அந்த ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணாம நம்மளால எப்படி அதை இவால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ ட்ரெடிஷன் டசன்ட் நெசசரிலி மீன் சம்திங் பிலாங்ஸ் டு ஒன்லி இன் த பாஸ்ட். இப்போவும் அது இங்கே தான் இருக்கு. த ட்ரெடிஷன் இஸ் சிம்பிளி அ ஸ்டோரி தட் ஃபவுண்ட் அ வே டு சர்வைவ். ஸோ அதை சர்வைவ் பண்ணிக்கணும்னா நாம தான் அதுக்கு ஒரு வழி கண்டெத்தணும். ஸோ கேட்டுட்டே இருங்க த அஹல்யா எஃப்எம் 90.4. அடுத்த பாடலுக்கு அப்புறம் வி வில் பி ரைட் பேக். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்டு.

0: சற்றென்று மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை, ரெஸ்பான்சிபிள்.
1: அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் நீ அவருக்கு டாடி.